0: புரிவாமு அமௌரி வெகவா குன்னா அகேசிக்க குசாவேனு
1: wini byanyima alaze nyike ku ngeri gya sanzeemu ba Chizabesi jembera jali mu mbiddala mu ddwaliro ekkulu eriye Mulago kano n'amalala mu bujjuvu galinde